சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திறனா, சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திறனா, சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திறனா, தொம் திறனா, தொம் திறனா, சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திறனா, தானி தானி தொந்தானி தொம் திறனா, தொம் திறனா, தொம் திறனா, திறனா, திறனா, திறனா, சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திறனா. தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திரணா, தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திரணா, தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திரணா, சத்ருதானி தானி தொம் தானி தாளல் தொம் திரணா, சத்ருதானி தானி தொம் தானி தாளல் தொம் திரணா, தக தக தக தக தலி கடு தலி கடு தக தலி கடு தக திராம் தத்ருதானி தானி தும் தானி தலல் தோம் ஜர்ணா, சங்கீத் முஜங் பிரயாத் சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜே மகா காஜ காஜே, தாகிரதங் தீரங் தொக்கங் கலாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திருநா திருநா திருநா.